0: attention.
1: आगे बढ़ेगा पीछे मुड़े.
2: Left, right, left, right, left, right, left, right, left, right.
3: தட்டு நீ அள்ளி தட்டு, குட்டினா கொள்ளா தட்டு,
4: முத்துனா கொம்பத்தொட்டு, ஐ புடி பெஞ்சல்.

0: ஐயா
1: தொடரு நோதுரா
2: வண்டம்பா.

வழல்ல எங்கன நமன இலக்கணோ கசக்கு பிழிந்து உருட்டி புரட்டி எடுப்பவதா பெண்ணினோ அவளே.

சோரம் போகாத சோழன், சாதி பாராத தோழன், அவதியுறும் வேளை அனைத்தான் அழித்திட வந்தவர் வாசலில் மரண ஓலம் ஒலிக்கச் செய்தான். குவளையமை அவன் வீரதீரம் கண்டு வெட்கி போயின. வண்டினங்கள் கூடி வதம் செய்தன அவன் குலத்தை. போகும் இடமெல்லாம் சவ குவியல்கள், தோன்றும் நிலமெல்லாம் மனித எச்சங்கள். இரத்து ஆறு ஓடிய தடயங்கள் மாறவில்லை. அத்தாட்சிகள் அங்கே மிச்சமுள்ள போதும் அட்டூழியக்காரர்களின் பொய்யுரை கேட்டு புகழ்கின்றது உலகம். கூடியிருந்து குழி அளித்தவர்கள் கூட்டங்கள் அங்கே ஆரவாரமாக இரத்த வாடைக்குள்ளும் லாபம் தேடும் கிளநரிகள் வேசங்களின் கோஷம் கேட்கின்றது. எட்டி பிடிக்கும் தூரம் இருந்தது எங்கள் இளம் தட்டி பறிக்கச் செய்தார் காட்டிக் கொடுக்கும் கூட்டம். தமிழன் தமிழனாக இல்லாததால் தாயகம் எமக்கில்லாது போனது. மனிதன் மனிதனாக இல்லாததால் பிணம் தின்னும் சாத்திரங்களும் சாதி வரியாட்டம்.

வால்யூம் 2. மாலையில், சுவாமி இது உங்களுடையது. இரவில், சுவாமி இது என்னுடையது. கோபத்தை தூண்டிவிடும் வார்த்தைகளை பிறர் நம் மீது வீசினால் என்ன செய்வது? எதிராளி நம்மை மட்டம் தட்டி பேசினால் அது எப்படி எதிர்கொள்வது? இது போன்ற கேள்விக்கான விடை கௌதம புத்தரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியில் இருக்கிறது. ஒருமுறை புத்தர் தனது பிரதான சீடரான ஆனந்தாவுடன் சென்று ஒரு வீட்டில் பிச்சை கேட்டார். புத்தரை பார்த்து அந்த வீட்டில் இருந்த பெண்மணி, சோம்பேறியே, கையும் காலும் நன்றாகத்தானே இருக்கிறது, உழைத்து சாப்பிட உனக்கு என்ன கேடு என்று திட்டி விரட்டினாள். ஒரு பெண் தனது குருவை இப்படி திட்டி விட்டாளே என்று சீடரின் மனம் எரிமலையாக குமரிக்கொண்டிருந்தது. தயவு செய்து எனக்கு உத்தரவு கொடுங்கள், உங்களை திட்டி அந்த பெண்ணுக்கு சரியான பாடம் புகட்டிவிட்டு வருகிறேன் என்று ஆனந்தா புத்தரிடம் அனுமதி கேட்டார். அவர் ஒன்றும் சொல்லாமல் நடக்க துவங்கினார். மண்டையை பிளக்கும் வெயில் அடிக்க துவங்கியது. தன் கையில் இருந்த கமண்டலத்தை ஆனந்தாவிடம் கொடுத்துவிட்டு புத்தர் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். மாலை நேரமானது. புத்தர் தனது சீடருடன் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார். அப்போது வழியில் சீடரின் கையில் இருந்த கமண்டலத்தை பார்த்த புத்தர், இது யாருடையது என்று கேட்டார். அதற்கு ஆனந்தா, சுவாமி இது உங்களுடையது என்றார். உடனே புத்தர் அந்த கமண்டலத்தை வாங்கி ஒருமுறை பார்த்துவிட்டு, இல்லை, இதை உனக்கு அப்போதே பரிசாக கொடுத்து விட்டேன், அது உன்னுடையதுதான் என்று திரும்பவும் ஆனந்தாவிடமே கொடுத்து விட்டார். இரவு வந்தது. புத்தர் ஆனந்தாவின் கையில் இருந்த அதே கமண்டலத்தை சுட்டிக்காட்டி, இந்த கமண்டலம் யாருடையது என்று மீண்டும் கேட்டார். இதற்கு ஆனந்தா, சுவாமி இது என்னுடையது என்றார். இதை கேட்ட புத்தர் சிரித்து விட்டார். இன்று மாலை உன்னிடம் இதே கேள்வியை கேட்டேன், இது உங்களுடையது என்றாய், இப்போதோ இது என்னுடையது என்கிறாய். ஒரே கமண்டலம் எப்படி உன்னுடையதாகவும் அதே வேளையில் என்னுடையதாகவும் இருக்க முடியும்? புத்தரின் கேள்வியில் சற்றே தடுமாறினாலும் ஆனந்தா நிதானமாக இப்படி பதில் சொன்னார். சுவாமி, கமண்டலத்தை தாங்கள் எனக்கு பரிசாக கொடுத்து விட்டதாக சொன்னீர்கள், நானும் அதை ஏற்றுக்கொண்டேன், அதனால் கமண்டலம் என்னுடையது என்றேன். ஆனால் முதல் முறை நீங்கள் கமண்டலத்தை கொடுத்த போது அதை நான் என்னுடையதாக எடுத்துக் கொள்ளவில்லை. என்னிடம் நீங்கள் கமண்டலத்தை கொடுத்திருந்தீர்கள் என்றாலும் உண்மையில் அது அப்போது உங்களுடையதுதான். புன்னகையுடன் ஆனந்தாவை பார்த்து பேசினார் புத்தர். இதுபோல்தான் அந்த பெண்மணி என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நான் என்னுடையதாக எண்ணி எடுத்துக் கொள்ளவில்லை. எனவே என்னை பார்த்து சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தைகள் அந்த பெண்மணிக்கே சொந்தம். அதனால்தான் அந்த பெண்மணிக்கு நீ பாடம் புகட்ட போக தேவையில்லை என்றேன். புத்தர் தனது சீடருக்கு சொன்ன அறிவுரை உணர்த்துகிற உண்மை எளிமையானது. யாராவது நம்மை பார்த்து சோம்பேறி என்று திட்டினால் அந்த வார்த்தையை நாம் நம்முடையது என்று ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் பாதிக்கப்படுகிறோம். நான் சோம்பேறி கிடையாது என்று நமக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் நன்கு தெரிந்தால் எதிராளி நம்மை பார்த்து சொன்ன சோம்பேறி என்ற வார்த்தை வெறும் பிதற்றல். பிதற்றல் ஒருபோதும் நம்மை பாதிக்காது. இன்னும் கேட்டால், பிதற்றுகிறவனை நாம் ஒரு பொருட்டாகவும் எடுத்துக் கொள்ள மாட்டோம். ஆனால் சோம்பேறி என்று ஒருவர் இன்னொருவரை திட்டும் போது திட்டப்பட்டவர் பாதிக்கப்படுகிறார் என்றால் திட்டப்பட்டவர் உண்மையிலேயே சோம்பேறி என்றுதான் அர்த்தமாகிவிடும். யாராவது சோம்பேறி என்று இது போன்றவர்களை திட்டினால் சோம்பேறி என்ற வார்த்தையினால் ஏற்படும் அவமானத்தை விட நான் சோம்பேறி என்பது உண்மைதான், இந்த உண்மை மாற்றானுக்கும் தெரிந்துவிட்டதே என்று நினைக்கும் போதுதான் பாதிக்கப்படுகிறார், பதிலுக்கு கோபப்படுகிறார். அவர் இரத்த அழுத்தம் கூடுகிறது, கண்கள் சிவக்கின்றன. சரி, ஒருவர் உண்மையிலேயே சோம்பேறிதான், அவர் திருந்தவே முடியாதா? முடியும். உதாரணத்துக்கு இந்த கதையை கேளுங்கள். அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன், வசதிக்கும் குறைச்சலே இல்லை. எதிர்பாராத விதமாக அவருக்கு சொந்தமான கப்பல் ஒன்று புயலில் அகப்பட்டு மூழ்கிவிடுகிறது. இன்னொரு புறம் தொழிலாளர் பிரச்சனையால் ஃபேக்டரியும் மூடப்பட்டு விடுகிறது. கடன் தலைக்கு மேல் போய்விடுகிறது. அவர் வீடு வாசலை எல்லாம் இழந்துவிட்டு நடு வீதிக்கு வந்து விடுகிறார். 5 ஆண்டுகள் அவர் கடுமையாக உழைக்கிறார். இழந்த தொழிற்சாலையை விட பெரிய தொழிற்சாலையை கட்டுகிறார். 1:2 கப்பல்கள் வாங்குகிறார். முன்பு இருந்ததை விட பல மடங்கு பெரிய செல்வந்தராக மாறிவிடுகிறார். அவரிடம் நிருபர்கள் உங்களுடைய இந்த வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர், முன்பு நான் தோல்வி அடைந்தது உண்மை, ஆனால் நான் தோல்வி அடைந்து விட்டேன், வியாபாரத்தில் தோற்றுவிட்டேன் என்ற ரகசியத்தை எனக்கு நான் சொல்லவே இல்லை.
அதுதான் என் இந்த வெற்றிக்கு காரணம் என்றாராம். பலருடைய கண்களை திறக்கக்கூடிய கதை இது. உண்மையிலேயே உங்களுக்கு சோம்பல் வரலாம், வேலை செய்வதில் ஈடுபாடு இல்லாமல் சோம்பேறியாக இருக்க தோன்றலாம். ஆனால் நான் சோம்பேறி, எதற்கும் லாயக்கில்லாதவன் என்று உங்கள் மீதே நீங்கள் முத்திரை குத்திக் கொள்ளாதீர்கள். அப்படி செய்தால் நமக்கு நாமே எதிரியாக இருந்து செயல்படுவது மாதிரி ஆகிவிடும். சரி, நாம் என்னதான் செய்ய வேண்டும், நான் சோம்பேறி கிடையாது என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஒரு தரப்பினர் சொல்வார்கள். இதற்கு பாசிட்டிவ் திங்கிங் என்று பெயரும் கொடுத்திருக்கிறார்கள். நான் சொல்லப்போவது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். உண்மையில் இந்த பாசிட்டிவ் திங்கிங் நீண்ட நாளைக்கு பயன்படாது. ஏன் தெரியுமா? சிந்தனை கதவுகளை மூடாதீர். மனதில் சோர்வு, தாழ்வு மனப்பான்மை போன்றவை தலை தூக்கும் போதெல்லாம் அதை மறைக்க, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் சாதிக்க பிறந்தவன் என்று நமக்கு நாமே சொல்லி உற்சாகப்படுத்திக் கொள்வது அப்போதைக்கு பலன் கொடுக்கலாம். ஆனால் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அதிக நாளைக்கு உதவாது. தீய எண்ணங்கள் எழும்போது ராமா ராமா என்று மனதுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று ஒரு சிலர் யோசனை சொல்வார்கள். பாசிட்டிவ் திங்கிங் என்பது ஏறக்குறைய இதே அடிப்படைதான். மனதில் சபலம் வரும்போது அதை அடக்க தெய்வத்தின் மீது சிந்தனையை திருப்புவது அந்த சமயம் பலன் தரும். ஆனால் அதே தீய எண்ணம் அடுத்த நாளோ அடுத்த வாரமோ மீண்டும் தலை தூக்குமே, அப்போதும் கடவுள் பெயரை சொல்லித்தான் சபலத்தை அடக்க வேண்டுமா? வீடு முழுதும் துர்நாற்றம். வீட்டின் ஒரு மூலையில் எலி ஒன்று செத்து கிடக்கிறது. அது எங்கே என்று தேடி கண்டுபிடித்து எடுத்து வெளியே தூக்கி போட நமக்கு பொறுமை இல்லை. ஆனால் துர்நாற்றத்தை மறைக்க கட்டுக்கட்டாக ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு வேண்டுமானால் செத்த எலியின் நாற்றத்தை அது மறைத்துவிடும். ஆனால் வத்தி எரிந்து முடிந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நாற்றம் மீண்டும் குடலை பிடுங்க துவங்கிவிடுமே. பாசிட்டிவ் திங்கிங்கும் இது மாதிரிதான். சரி, பாசிட்டிவ் திங்கிங்க்கு மாற்று இருக்கிறதா? இருக்கிறது. அதற்கு பெயர்தான் ஆத்தென்டிக் திங்கிங். நீங்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஐயையோ, நான் படும் துன்பத்தை சுற்றியே என் சிந்தனை சுழல்கிறதே என்று வெறுப்படைந்து, இல்லை, நான் மகிழ்ச்சியோடுதான் இருக்கிறேன் என்று பாசிட்டிவ் திங்கிங் என்ற சித்தாந்தத்தின்படி மாற்றுச் சிந்தனையை திணிக்க நீங்கள் முயற்சி செய்தால் மனதுக்குள் ஒரு போராட்டம் தான் உருவாகும். அதற்கு பதிலாக உங்களின் சிந்தனையை நீங்களே சற்று தள்ளி நின்று கவனிக்க ஆரம்பியுங்கள். இது கெட்ட சிந்தனை, இது நல்ல சிந்தனை என்பது மாதிரி சிந்தனைக்கு முத்திரை குத்தாமல் உங்களின் சிந்தனை மீதே வெறுப்பு காட்டாமல் நடுநிலையோடு கவனியுங்கள். துக்கமான சிந்தனையோ, சபலமான சிந்தனையோ, அல்லது மகிழ்ச்சியான சிந்தனையோ, அதை நீங்களே விலகி நின்று பார்க்கும்போது உங்களுக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் நடக்கும். இது போன்ற மனநிலையை எய்துவிட்டால் துன்பம், மகிழ்ச்சி இந்த இரண்டுமே ஒன்றுதான். மகிழ்ச்சி எப்படி ஒரு அனுபவமோ அதே போல் துயரமும் ஒரு அனுபவமே. ஆனால் மனதிலே அமைதியும் தெளிவும் இல்லாத மனிதர்களுக்கு மகிழ்ச்சி கூட சோகமானதாக போய்விடும். அவர் நடுத்தர பிரிவை சேர்ந்தவர். அவருக்கு 6 பெண்கள், எல்லோருமே கல்யாண வயதை அடைந்தவர்கள். 6 பெண்களுக்கும் எப்படி திருமணம் செய்து வைப்பது என்று கவலைப்பட்டு கவலைப்பட்டே அவருக்கு ஒரு நாள் மாரடைப்பு வந்துவிடுகிறது. அவரை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து அவர் வாங்கி வைத்திருந்த ஒரு பரிசு சீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் விழுகிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை அவரிடம் சொன்னால் அவருக்கு மீண்டும் மாரடைப்பு வந்துவிடுமோ என்று பயந்த மனைவி டாக்டரை விட்டே இந்த செய்தியை தன் கணவரிடம் பதமாக சொல்ல சொல்கிறார். டாக்டர் மனோதத்துவ முறையில் கேஷுவலாக அவளது கணவரிடம் பேச்சை ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு லாட்டரியில 1 லட்சம் பரிசு விழுந்தால் என்ன செய்வீர்கள்? நான் என் மூத்த பெண்ணுக்கு திருமணம் செய்து விடுவேன். சரி, 2 லட்சம் விழுந்தால் 2வது பெண்ணுக்கும் கல்யாணம் முடித்து விடுவேன். சரி, 10 லட்சம் விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கெல்லாம் எங்க டாக்டர் 10 லட்சம் விழும்? அப்படி ஒருவேளை விழுந்தால் சத்தியமாக உங்களுக்கு 2 லட்சம் தந்து விடுவேன். எதிர்பாராத இந்த இன்ப அதிர்ச்சியில் டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து விட்டார். மகிழ்ச்சி எப்படி ஒரு சுவையோ அதே மாதிரி துயரமும் ஒரு சுவை. இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக கூட இருக்கலாம். நான் சிறுவனாக இருந்தபோது என் அம்மா பாகற்காயை விரும்பி சாப்பிடுவார். அப்போது கசப்பான ஒரு பொருளை அம்மா எப்படி ரசித்து சாப்பிடுகிறார் என்று எனக்கு ஒரே குழப்பம். ஆனால் மனதுக்கு பிடித்து விட்டால் இனிப்பு என்பது எப்படி ஒரு சுவையோ அதே போல கசப்பும் ரசிக்கக்கூடிய ஒரு சுவைதான் என்பதை உணர்ந்து கொண்டேன். சிறு பிள்ளையாக இருக்கும் போது
இனிப்பு ஒன்றுதான் சுவை. கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு எல்லாம் சுவையில்லை என்று நமக்கு நாமே முடிவெடுத்துக் கொண்டு சிந்தனையின் கதவுகளை மற்ற சுவைகளுக்கு இடம் தராமல் எப்படி மூடிவிடுகிறோமோ அதே மாதிரிதான் இந்த விஷயம். மகிழ்ச்சி மட்டும்தான் நல்ல உணர்ச்சி, மற்றது எல்லாம் வெறுக்கத்தக்க உணர்ச்சிகள் என்று எண்ணி வாழ்க்கையில் நாம் அநேக உணர்ச்சிகளுக்கு கதவை திறப்பதில்லை. இப்படி எந்த சிறையிலும் அடைபடாமல் தள்ளி நின்று சிந்தனையை கவனிக்கும் போது மனது தானாகவே அமைதியடையும், திரைகள் விலகும், உண்மைகள் புரியும், வாழ்க்கை அழகாக அற்புதமானதாக ஒரு மலரை போல மௌனமாக மென்மையாக விரியும். நிலவின் ஒளியை மறைத்த மெழுகுவத்தி. அவன் ஒரு அரசன், தான் என்ற அகங்காரம் நிரம்பியவன். வேட்டைக்கு சென்றபோது காட்டிலே ஒரு துறவியை சந்தித்தான். கண்களை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார் துறவி. நான் பல நாடுகளை வென்று என் நாட்டோடு இணைத்திருக்கிறேன். நான் வென்று வந்த செல்வத்தால் என் கஜானா நிரம்பி வழிகிறது. அந்த புறம் எங்கும் நான் கவர்ந்து வந்த மாற்று தேசத்து அழகிகள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சந்தோஷமாக இல்லை. எனக்கு எப்போது மகிழ்ச்சி கிடைக்கும் அரசன் கேட்டான். தியானம் கலைந்ததால் கண்விழித்த துறவி சற்றே கோபமாக, நான் செத்தால்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடி மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார். நான் எத்தனை பெரிய அரசன், என்னையே அவமானப்படுத்துகிறாயா என்றபடி கொஞ்சமும் சிந்திக்காமல் துறவியை கொல்வதற்காக இடுப்பிலே இருந்த கத்தியை உருவினான். அட மூடனே, நான் என்றால் என்னை சொல்லிக் கொள்ளவில்லை, நான் என்ற இருமாப்பு செத்தால்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று துறவி விளக்கினார். நம்மை விட படிப்பிலோ பதவியிலோ செல்வத்திலோ குறைவானவன் என்று நாம் மதிப்பிட்டு வைத்திருக்கும் ஒருவர் ஒரு விவாதத்தின் போது நாம் சொல்லும் கருத்துக்கு ஆமாஞ்சாமி போடாமல் மாற்று கருத்தை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள நம் ஈகோ இடம் கொடுப்பதில்லை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இது போன்ற ஈகோ உடையவர்கள் நாம் சொல்லும் கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு எல்லோரும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்கள் இவர்களுக்கு மரியாதை கொடுத்தால்தான் இவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இதையே வேறு வார்த்தைகளில் சொன்னால், இவர்கள் தங்களின் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களின் தலையாட்டலை எதிர்பார்த்திருப்பார்கள். இன்னும் பச்சையாக சொன்னால், எனக்கு மரியாதை கொடு, எனக்கு மரியாதை கொடு என்று மற்றவர்களிடம் மறைமுகமாக பிச்சை எடுப்பவர்கள் இவர்கள். மரியாதை என்ற பிச்சையை மற்றவர்கள் இவர்களுக்கு கொடுக்க மறுக்கும் போது இவர்களின் அமைதி பறிபோய்விடுகிறது, சந்தோஷம் தொலைந்து விடுகிறது. நமது வேதங்கள் ஆண்டவனை ஆனந்தம் என்று குறிப்பிடும். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எட்ஜிங் காட் அவுட் என்பதன் சுருக்கம்தான் ஈகோ. அதாவது நம்மை விட்டு ஆண்டவன், அதாவது ஆனந்தம் வெளியேறும் நிலைதான் ஈகோ. கடவுளே, நான் என்ற அகங்காரத்தை இதோ உனக்கு எதிரே உடைத்து விடுகிறேன் என்று நமக்கு நாமே உணர்த்தத்தான் தேங்காயை ஒரு அடையாள பொருளாக கோயிலிலே உடைக்கிறோம். தேங்காயின் கடுமையான ஓடு உடையும் போது எப்படி சுவையான இளநீர் வெளிப்படுகிறதோ அதே மாதிரி நமது அகங்காரம் என்ற ஈகோ உடையும் போது சந்தோஷம் வெளிப்படும். அலுவலகத்திலோ அல்லது நண்பர்கள் மத்தியிலோ உங்களின் கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதை அழுத்தமாகவும் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்து எடுபடவில்லை. நீங்கள் ஈகோ இல்லாதவராக இருந்தால் இது பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். உங்களின் கருத்தை மற்றவர்கள் பாராட்டினாலும் சரி, கிண்டல் செய்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, கண்டுகொள்ளாவிட்டாலும் சரி, இதனால் பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள். கவிஞர் தாகூரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒரு முறை படகில் ஏறி யமுனை நதியை கடந்து கொண்டிருந்தார் தாகூர். அது இரவு நேரம். படகிலே இருந்த சின்ன அறையில் மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் தாகூர் கவிதை எழுத முற்பட்டார். ஆனால் அன்று ஏனோ தெரியவில்லை, பிடிபடாமல் தாகூரிடமே கவிதை கண்ணாமூச்சி விளையாடி கடைசியில் சோர்ந்து போன தாகூர் மெழுகுவர்த்தியை அணைத்து விட்டார். மெழுகுவர்த்தியை அணைத்ததுதான் தாமதம். நதியும் படகும் நிலாவின் வெளிச்சத்தில் அழகாக ஒளிர்வது தெரிந்தது. இதை பார்த்ததும் தாகூருக்கு கவிதை பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. இந்த சம்பவத்துக்கும் ஈகோவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எப்படி நிலாவின் ஒளியையே தாகூரின் கண்ணிலிருந்து மறைத்து விட்டதோ
அதே மாதிரிதான் ஈகோ. நிலா என்ற சந்தோஷத்தை அது மறைத்துவிடும். சிடுசிடுக்கும் மனைவியை சமாளிப்பது எப்படி? தொழிலாளர் உறவு பற்றிய சொற்பொழிவுக்காக ஒரு முறை நான் சென்னை வந்திருந்த போது அதில் கலந்து கொண்ட பல உயர் அதிகாரிகள் தொழிற்சங்க பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை போன்ற சப்ஜெக்டுகளில் நிறைய கேள்விகளை எழுப்பினார்கள். நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டே வந்தேன். கடைசியில் நிகழ்ச்சியும் ஒரு முடிவுக்கு வந்தது. எல்லோரும் போய்விட்டனர். ஆனால் கருப்பு கோட்டு அணிந்த ஒருவர் மட்டும் என் எதிரிலேயே நின்றிருந்தார். அந்த இடத்தில் என்னையும் அவரையும் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு அவரே பேச துவங்கினார். சுவாமி, 5000 தொழிலாளர்களையும் 5 தொழிற்சங்கங்களையும் சமாளிக்க வேண்டிய வேலை என்னுடையது. கேன்டீன் சாப்பாட்டில் காரம் அதிகமானாலும் சரி, அல்லது தீபாவளி போனஸில் பர்சன்டேஜ் குறைந்தாலும் சரி, நான் தான் பிரச்சனையை முன்னின்று சமாளிக்க வேண்டும். அதனால் முதல் ஆளாக நான் தான் ஆபீஸ் போக வேண்டும். பல சமயம் நான் வீடு திரும்ப இரவு 10 மணி கூட ஆகிவிடுகிறது. இதனால் வீட்டிலே ஒரே சண்டை. பொண்டாட்டி பிள்ளைய கவனிக்க முடியாத நீ எல்லாம் ஏன் கல்யாணம் செய்து கொண்டாய் என்று மனைவி திட்டுகிறாள். அவளின் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் என்னால் தாங்க முடியவில்லை. நான் கஷ்டப்பட்டு கம்பெனியை திறம்பட நடத்தினால் எனக்கு நல்ல பெயர், அதிக சம்பளம், பதவி உயர்வு, கூடுதல் அதிகாரம் எல்லாம் கிடைக்கும். இதனால் அவளுக்கும் பெருமைதானே. ஆனால் இதெல்லாம் அவளுக்கு புரியவே இல்லை. நான் அவளை உங்களிடம் அழைத்து வருகிறேன், நீங்கள்தான் அவளுக்கு நல்ல புத்தி சொல்ல வேண்டும் என்றார். அவரிடம் நான் இப்படி சொன்னேன், ஆபீஸ் 5 மணிக்கு முடிந்தால் கணவர் 5:30 வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டிலே வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த வயதிலும் கணவர் என்னையே சுற்றி சுற்றி வருவதால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று பல பெண்கள் குறைப்பட்டுக் கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எந்த ஒரு மனைவியுமே தன் கணவன் பொழுது விடிந்து பொழுது போகும் வரை தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஒரு மனைவிக்கு வேண்டியது குவாலிட்டி டைம் தானே ஒழிய குவாண்டிட்டி டைம் கிடையாது. நீங்கள் பிஸியான எக்ஸிக்யூட்டிவ், மனைவியிடம் ஒரு நாளைக்கு சாப்பிடும் போது 10 நிமிடம் தான் பேச முடியும் என்றால் கூட பரவாயில்லை. ஆனால் அந்த 10 நிமிடத்திலும் ஆபீஸ் பற்றி சிந்திக்காமல் கண்களை திறந்து மனைவியை பாருங்கள். பார்ப்பது என்றால் கடனே என்று அல்ல, திருமணம் செய்து கொண்ட புதிதில் உங்கள் மனைவியின் முகத்தை எப்படி ஆவலோடும் ரசனையோடும் பார்த்தீர்களோ அதே மாதிரி மனைவியின் அழகை கணவன் ரசிக்க தொடங்கிவிட்டால் அங்கே வாய்ச்சண்டைக்கு ஏது இடம்? மனைவியின் முகத்தை பார்த்து ரசிப்பது மட்டுமல்ல, அவள் வித்தியாசமாக தலைசிவி இருந்தால் அது பற்றி பேசுங்கள். இட்லி ருசியாக இருந்தால் என் மனைவி கைப்பட்டாலே இட்லிக்கு தனி ருசி வந்துவிடும் என்பது போல வெறும் வாய் வார்த்தையாகவோ வீண் புகழ்ச்சியாகவோ தெரியாதபடி உங்கள் மனைவியின் நல்ல குணங்களை அடையாளம் கண்டு மனதார பாராட்டுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே கூட இந்த முகஸ்துதி வேண்டுமா? அப்புறம் இந்த உறவுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்காதீர்கள். இது முகஸ்துதி அல்ல, நிஜஸ்துதி. இறைவனை பிரார்த்தனை செய்ய நாம் சொல்லும் சகஸ்ர நாமத்துக்கு கூட ஸ்துதி என்றுதான் பெயர். இறைவனுக்கே இந்த ஸ்துதி பிடிக்கிறது என்றால் மனித பிறவியான உங்கள் மனைவிக்கு எப்படி பிடிக்காமல் போகும்? உங்கள் மனைவி உங்களோடு சண்டை போடுவதன் முதல் காரணம் உங்கள் கவனத்தை தன் பக்கம் இழுப்பது. நீ எனக்கு சொந்தம், வேலை ஆபீஸ் அது இது என்று எதற்கும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என நினைக்கிறாள் என்று அர்த்தம். இத்தகைய அன்புமிக்க மனைவி கிடைத்ததற்காக நீங்கள் உண்மையிலேயே பெருமைதான் பட வேண்டும். இதையெல்லாம் அந்த கோட் சூட் அணிந்திருந்த உயர் அதிகாரியிடம் சொல்லிவிட்டு கடைசியாக, நான் சொல்லிய வழிமுறைகளை கடைபிடியுங்கள், இதில் எதுவுமே பலன் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மனைவி உங்களிடம் சண்டை பிடிக்கும் போது அதையும் ரசிக்க ஆரம்பித்து விடுங்கள் என்றேன். குழப்பத்துடன் சென்ற மேனேஜர் ஒரு வாரம் கழித்து என்னிடம் மீண்டும் வந்தார். சுவாமி, நீங்கள் சொன்னதெல்லாம் முற்றிலும் உண்மை. உங்கள் அறிவுரையை கடைபிடித்ததில் ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் ஒருவர் மேல் இன்னொருவர் வெறுப்பில்லாமல் மனம் விட்டு பேசிக் கொண்டோம். நன்றி என்றார். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி காமசூத்ராவில் வாத்ஸ்யாயனர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் வாத்ஸ்யாயனர் பார்வையில் கணவன் மனைவிக்கும் இடையே காமத்தில் தான் உறவு ஆரம்பிக்கிறது. இதில் அடுத்த கட்டம் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அக்கறை, 3வதாக இருவருக்கும் இடையே மலரும் நட்பு,
நட்பு என்று ஏன் சொன்னார் என்றால், தூய நட்பில்தான் சம்பந்தப்பட்ட இருவரும் சமமாக இருப்பார்கள். எந்த ஒருவரும் மற்றவரை விட தான் உயர்ந்தவர் அல்லது தாழ்ந்தவர் என்று எண்ண மாட்டார்கள். ஒருவரை ஒருவர் கவிழ்த்து விட திட்டமிட மாட்டார்கள். கணவன் மனைவிக்கு இடையே நட்பு மலரும் போது இருவருமே தங்களின் உறவை புனிதமானதாக எண்ணி போற்றுவார்கள், காப்பாற்றுவார்கள். இதில் கடைசி கட்டம் கருணை. கருணையின் மூலாதார பொருள் மன்னிப்பு. கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சின்ன சின்ன தவறுகள் செய்வது இயற்கை. ஒருவர் செய்யும் தவறை மற்றவர் மன்னிக்கும் நிலைதான் இல்லற வாழ்வின் இறுதியான உன்னத நிலை. இந்த நிலையை அடையும் போதுதான் கணவன் மனைவி உறவு முழுமை பெறுகிறது. கைகளை குவித்து கண்களை மூடி. குறைவாக பேச வேண்டும், அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவன் நமக்கு ஒரு வாயையும் இரண்டு காதுகளையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் நம்மில் பலருக்கு உலகிலேயே இனிமையான ஓசை நம் சொந்த குரல்தான். அதனால்தான் பலர் தாங்கள் பேசும் வார்த்தையில் அர்த்தம் இருக்கிறதோ இல்லையோ ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மேலை நாட்டு சித்தாந்தத்திலும் சரி, நமது முன்னோர்கள் சொன்ன முக்கிய தத்துவங்களிலும் சரி, கேட்பது என்பதற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மற்றவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் என்றால் முதலில் நாம் பேசுவதை நிறுத்த வேண்டும். ஆனால் நமக்குத்தான் அது பிடிக்காதே. பெண்மணி ஒருத்தி கைகளை குவித்து கண்களை மூடி மேரி மாதாவை நோக்கி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். அதை பிரார்த்தனை என்று கூட சொல்ல முடியாது. எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என கடவுளிடம் விண்ணப்ப பட்டியல் படிப்பது மாதிரி இருந்தது அவளை நீண்ட பிரார்த்தனை. புகழ்பெற்ற ஓவியர் மைக்கேல் ஏஞ்சலோ அவளை கேலி செய்வதற்காக மறைவிலே நின்று கொண்டு, பிதா குமாரனான இயேசு பேசுகிறேன், பக்தையே உனது பக்தியை மெச்சினோம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அந்த பெண்மணி, சும்மா இருங்கள் ஜீசஸ், நான் உங்கள் தாயிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், தொந்தரவு செய்யாதீர்கள் என்றாளாம். அதாவது பேசுவதில் ஒருவருக்கு ஆர்வம் வந்துவிட்டால் எதற்கு பேசுகிறோம் என்ற நோக்கம் கூட பின்னால் தள்ளப்பட்டு விடுகிறோம். பேசுவதால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிக்காகவே பலர் முடிவில்லாமல் பேசுகிறார்கள். பேசுவதை நிறுத்திக் கொண்டு அடுத்தவர் பேசும் பேச்சை கேட்டாலும் அதை சரியான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதைவிட முக்கியமானதாக இருக்கிறது. புத்தர் ஒரு சமயம் தன் சீடர் ஒருவருக்கு, தினமும் தூங்குவதற்கு முன் உன் கடமையை செய்ய மறக்காதே என்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தார். பக்கத்திலே புதரிலே மறைந்திருந்த ஒரு திருடனும் இதை கேட்கிறான். அவன் பரம்பரை திருடன். புத்தர் சொன்னதை கேட்டுவிட்டு, என் கடமை திருடுவது, தினமும் திருடிவிட்டு தான் தூங்க வேண்டும் என்று அந்த திருடன் அர்த்தம் எடுத்துக் கொண்டானான். பைபிளில் சில்லி கிரைஸ்ட் என்று ஒரு சொற்றொடர் உண்டு. சில்லி என்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் அர்த்தம் வேறு. ஆனால் பைபிள் காலத்தில் சில்லி என்றால் சூதுவாது தெரியாத, இன்னோசென்ட் என்று அர்த்தம். அந்த காலத்து அர்த்தத்தில் புனையப்பட்ட இந்த சொற்றொடரை இந்த காலத்து அர்த்தத்தில் புரிந்து கொண்டால் எந்த அளவுக்கு மன வருத்தம் உண்டாகும் பாருங்கள். அர்த்தம் புரியாமல் தப்பாக எடுத்துக் கொள்வது ஒரு வகை என்றால், பல சமயம் நாம் திறந்த மனதுடன் பிறர் சொல்லும் கருத்துக்களை கவனிப்பதில்லை. பேசுகிறவர் யார், அவர் இப்படி பேசுவதன் உள்நோக்கம் என்ன, இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் அவர் இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதை தீர யோசித்து அது நமது நன்மைக்காகத்தான் சொல்லப்படுகிறது என்று புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் கூட பலருக்கு இருப்பதில்லை. காது கொடுத்து கேட்பதன் முக்கியத்துவம் பற்றி மேலை நாட்டு அறிஞர்கள் சமீப காலமாகத்தான் அதிகம் வலியுறுத்த துவங்கி இருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் இந்து மதத்தில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. விநாயக கடவுளின் காதுகளை அகலமாக காட்டியிருப்பதற்கான காரணம் மற்றவர் பேசுகிற வார்த்தைகளை உன்னிப்பாக கவனமாக கேட்க வேண்டும் என்பதுதான். சரி, இதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்கலாம். மனிதன் எப்படி இருக்க வேண்டும், என்ன குணநலன்களோடு இருக்க வேண்டும் என்பதை விநாயகரின் ஒவ்வொரு அங்கமும் சொல்லுவதை வைத்து புரிந்து கொள்ளலாம். விநாயகரின் பெரிய வயிற்றுக்கும் அர்த்தம் உண்டு. உலகில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை மனிதன் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் அவன் ஏற்று ஜீரணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் விநாயகரின் பெரிய வயிறு ஒரு குறியீடு. மனிதன் தனது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான குறியீடுதான் விநாயகரின் துதிக்கை. பிரம்மாண்டமான பருத்த துதிக்கையால்
தரையில் இருக்கிற சின்னஞ்சிறு ஊசியையும் எடுத்துவிட முடியும். அதே சமயம் ஒரு பெரிய மரத்தையும் வேரோடு பிடுங்கிவிட முடியும். மனிதன் தன் விருப்பு வெறுப்புகளை உடைத்தெறிந்தால்தான் அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை சொல்வதுதான் விநாயகரின் உடைந்த தந்தம். ஆசைகளை வெட்டி எறிய சொல்வதற்குத்தான் விநாயகரின் கையில் சின்ன கோடரி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காது வழியாக விடாமல் மூளைக்கு அனுப்பி வையுங்கள். எது சரியான கருத்து, எது தவறான கருத்து என்பதை உங்கள் அறிவே முடிவு செய்யட்டும். நான் விநாயகரிலிருந்து மைக்கேலேஞ்சலோ, புத்தர் என்று எல்லோரையும் துணைக்கு அழைத்து கூறிய கருத்துக்களை

வளம், பல்வேறுபட்ட கலாச்சாரம் இருந்தும் காக்கப்படுகிற நாட்டு ஒற்றுமை பற்றியெல்லாம் வெளிநாட்டவர்கள் வியந்து பேசுவார்கள். இத்தனை வளங்கள் இருந்தும் நம் நாடு ஏன் செல்வச் செழிப்பு அடையாமல் இருக்கிறது என்று கூடவே என்னை ஆச்சரியத்தோடு கேட்பார்கள். நான் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்து விடுவேன். ஆனால் இது பற்றி நான் சிந்திக்காமல் இருந்தது இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மனப்பான்மைதான் நம் நாட்டு வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. தெரியும் என்ற மனநிலையில் இருந்து இயங்குவதால் நமக்கு தெரியாத விஷயங்கள் நம் கண்ணில் புலப்படும் போது கூட அதை அக்கறை கொடுத்து பார்க்க நாம் தவறிவிடுகிறோம். இயேசுநாதர் சொன்னதைப் போல, கண்ணிருந்தும் குருடர்களாக, காது இருந்தும் செவிடர்களாக நம்மில் பலர் இருப்பதால் தான் எல்லா வளமும் படைத்திருந்தும் நம் நாடு செல்வச் செழிப்பு இல்லாமல் இருக்கிறது. இது பற்றி ஒரு கதை கூட இருக்கிறது. அவன் ஒரு சிறந்த மாணவன். இந்திய நாட்டின் பல சிறந்த மகான்களிடம் கல்வி கற்றவன். கங்கை நதியை பற்றி தெரிந்து கொள்ள அவனுக்கு ஆர்வம் வருகிறது. அவன் கங்கை பற்றி அறிந்த பலரையும் சந்தித்து நாள் கணக்கில் பேசி, கங்கை எங்கே உற்பத்தியாகிறது, எங்கே குறுகளாய் ஓடுகிறது, எந்த இடத்தில் அகண்ட கங்கையாய் மாறுகிறது, எங்கே வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கிறது, வங்காள விரிகுடாவில் எங்கே சங்கமிக்கிறது என்று சகலவிதமான தகவல்களையும் சேகரித்து அதன்படி ஒரு வரைபடமும் தயார் செய்கிறான். இப்போது கங்கையை பற்றி சகலமும் தனக்கு தெரியும் என்ற நினைப்பு அவனுக்குள் வந்துவிடுகிறது. அதே மனநிலையில் ஒரு படகில் ஏறி ரிஷிகேசத்தில் கிளம்பி வங்காள விரிகுடாவை அடைய கங்கை நதியில் அவன் பயணத்தை துவங்குகிறான். தயாரித்து வைத்திருந்த வரைபடத்தில் கங்கை எந்தெந்த இடத்திலெல்லாம் திரும்பும் என்று குறிப்பிட்டிருந்தானோ அதே மாதிரியே கங்கையும் வளைந்து திரும்பி போய்க் கொண்டிருந்தது. ஆஹா, கங்கை நதியின் ஜாதகமே எனக்கு தெரிந்துவிட்டது என்ற மமதை இப்போது பலமாக அந்த மாணவனின் தலையில் ஏறுகிறது. அந்த சமயம் கங்கை இடதுபுறமாக திரும்புகிறது. மாணவன் திடுக்கிடுகிறான். அவனது வரைபடத்தின்படி அந்த இடத்தில் கங்கை வலதுபுறமாகத்தான் திரும்ப வேண்டும். ஆனால் தனது வரைபடம் தவறு என்பதை மட்டும் அந்த மாணவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கங்கைதான் திடீரென தரம் மாறி ஓடுகிறது என்று சொல்லிவிட்டு அவன் நதியின் மீதே கோபப்படுகிறான். பயணத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு ஊர் திரும்புகிறான். தெரியும் என்ற மனோநிலையில் இருந்து செயல்பட்டதால் முழுமையான அனுபவத்தை அவன் பெறவில்லை. நம்மில் பலரிடம் அவன் ஒரு விசிறி வியாபாரி. பனை ஓலையால் ஆன விசிறியை விற்று கொண்டு அவன் வீதியில் நடந்து போகிறான். இந்த விசிறி 100 வருடம் உழைக்கும், அதனால் 100 ரூபாய் என்று கூவி கூவி விற்கிறான். தனது மாளிகையின் ஜன்னலிலிருந்து இதை பார்த்த மன்னனுக்கு ஒரே வியப்பு. மன்னன் விசிறி வியாபாரியை மாளிகைக்கு அழைத்து, என்ன விளையாடுகிறாயா, அற்பமான பனை ஓலை விசிறி இது, ஒரே 1 ரூபாய் கூட பெறாது, இதற்கு 100 ரூபாயா என்று கேட்கிறான். மன்னரை தான் அதிக விலை சொல்லி ஏமாற்ற முயன்றதை ஒப்புக்கொள்ள விசிறி வியாபாரி தயாராக இல்லை. அதனால் அவன், மன்னா, இது அதிசய விசிறி, 100 வருடம் உழைக்கக்கூடியது, அதனால் தான் 100 ரூபாய் என்று சொல்லி சமாளித்தான். சரி, நான் 100 ரூபாய் கொடுத்து இந்த விசிறியை வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் இது 100 வருடம் உழைக்காவிட்டால் உன் தலை துண்டாகிவிடும், ஜாக்கிரதை என்று மன்னர் எச்சரித்து அனுப்பினார். சந்தேகப்பட்டது போலவே பனை ஓலை விசிறி சில நாட்களில் கிழிந்து விட்டது. காவலர்கள் போய் விசிறி வியாபாரியை தேடி அரண்மனைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். மன்னனும் விசிறி வியாபாரியின் தலையை வெட்டச் சொல்லி தீர்ப்பு வழங்கிவிட்டான். அந்த நேரம் விசிறி வியாபாரி சொன்னான், மன்னா, நான் இறப்பது பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் 100 வருடம் உழைக்கக்கூடிய இந்த விசிறி உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் கிழிந்து போனது என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அதனால் என் தலையை துண்டிப்பதற்கு முன் நீங்கள் இந்த விசிறியை எப்படி உபயோகித்தீர்கள் என்று ஒருமுறை சொல்ல முடியுமா என்று கேட்டான். சரி, சாக போகிறவன் என்று மன்னனும் விசிறியை எடுத்து விசிறி காட்டினான். விசிறி வியாபாரி பதறுவது போல் நடித்தான். அடடா, இங்கேதான் தவறு நடந்து விட்டது மன்னா. இந்த விசிறி 100 வருடம் உழைக்கும், இது உண்மை. ஆனால் இது போல் விசிறக்கூடாது. விசிறியை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு முகத்தை நாம் தான் விசிறியின் முன்னால் ஆட்ட வேண்டும் என்று சொன்னான் அந்த வியாபாரி. அதாவது, தொழிலில் நாணயம் காட்டுவதற்கு பதில் செய்த தவறுக்கு சப்பை கட்டு கட்டினான் அவன். இப்போது குதர்க்கம் என்பதற்கு அர்த்தம் புரிகிறதா? கைசன் கொள்கை தெரியுமா? செல்வச் செழிப்பு அடைந்திருக்கும் நாடுகளின் மக்கள் தங்கள் நாடுகளை உயர்த்த எந்த விதமான கொள்கைகளை கையாண்டார்கள் என்பது பற்றி சொல்லட்டுமா? அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மேலை நாட்டினரிடம் ஒரு அணுகுமுறை இருக்கிறது. 1 ஏக்கர் நிலத்தில் 2000 ஆப்பிள் விளைய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயித்தால் அந்த இலக்கை எப்படியும் அடைந்துவிட வேண்டும் என்று அவர்கள் விடாப்பிடியாக பாடுபடுவார்கள்.

அந்த ஒரு ஏக்கர் நிலம் செழிப்பானதோ இல்லையோ அது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ரசாயன உரத்தை பயன்படுத்தியாவது ஏக்கருக்கு 2000 ஆப்பிளை அவர்கள் விளைவித்து விடுவார்கள். அவர்களின் இந்த அணுகுமுறைக்கு ரிசல்ட் ஓரியன்ட் மேனேஜ்மெண்ட் என்று பெயர். செல்வச் செழிப்பு அடைந்திருக்கும் ஜப்பானியர்களின் அணுகுமுறை வேறு விதமானது. இவர்கள் அமெரிக்கர்களைப் போல் ஏக்கருக்கு 2000 ஆப்பிள் விளைய வேண்டும் என்பதில் குறியாக இருக்க மாட்டார்கள். ஆப்பிளை என்ன மாதிரியான நிலத்தில் பயிரிட வேண்டும், எத்தனை நாளைக்கு ஒருமுறை நீர் ஊற்ற வேண்டும் என்று எண்ணிக்கையில் குறியாக இல்லாமல் அதை அடையும் வழிமுறையில் முழு கவனத்தையும் செலுத்துவார்கள். இந்த அணுகுமுறைக்கு ப்ராசஸ் ஓரியன்ட் மேனேஜ்மெண்ட் என்று பெயர். ஒரு ஏக்கரில் அமெரிக்கர்களை விட ஜப்பானியர்கள் விளைவித்த ஆப்பிளின் எண்ணிக்கை சில சமயம் குறைவாக கூட இருக்கும். ஆனால் ஜப்பானியர்கள் விளைவித்த ஆப்பிளில் தான் சுவை கூடுதலாக இருக்கும். ஜப்பானியர்களின் இந்த அணுகுமுறை பலனை எதிர்பாராமல் கடமையை செய் என்ற நமது கீதையின் சாரம் தானே. ஜப்பானியர்களின் வெற்றிக்கு முதுகெலும்பாக விலகும் இன்னொரு கொள்கை கைசன். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மேலும் மேலும் சிறப்பு. அதாவது ஒரு வேலையை எவ்வளவுதான் சிறப்பாக செய்தாலும் அடுத்த முறை இந்த வேலையை இதைவிட சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கொள்கை. நாம் ஒருவர் இன்னொருவரை பார்க்கும் போது வணக்கம் சொல்லிக் கொள்வது போல ஜப்பானியர்கள் ஒருவர் இன்னொருவரை பார்க்கும் போது வாழ்க்கை எனும் நதிக்கு வெற்றி என்று கூறிக்கொள்வார்கள். ஜப்பானியர்களுக்கு வெற்றி என்பது இலக்கு அல்ல. ஒவ்வொரு கணத்தையும் பொழுதுபோக்காக நினைக்காமல் வெற்றி என்ற நோக்கிலேயே பார்க்கிறார்கள். ஜப்பானியர்களுக்கு வாழ்க்கை என்பதே வெற்றிதான். வெற்றியை பற்றி பேசும் போது இதையும் நிச்சயம் குறிப்பிட்டாக வேண்டும். இரண்டு பேர் சண்டை போட்டால் ஒருவர் வெற்றி பெறுவார், இன்னொருவர் தோல்வி அடையத்தான் செய்வார். இருவருமே வெற்றி அடைய முடியுமா? முடியும். அதற்கு வின் வின் மெத்தட் என்று பெயர். கம்பெனியில் ஒரு பிரச்சனை, இரண்டு நிர்வாகிகள் இது பற்றி விவாதிக்கிறார்கள். ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அடுத்தவர் இவரின் கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை வைத்திருக்கிறார். இருவரும் விவாதம் செய்கிறார்கள். இந்த விவாதத்தில் ஒருவர் ஜெயித்தால் இன்னொருவர் தோற்க வேண்டும். ஆனால் இந்த இருவருமே உன்னுடைய கருத்து சரியா என்று பார்க்காமல் இந்த நேரத்துக்கு எந்த கருத்து சரி என்று கருத்தின் தன்மையை மட்டும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரும்போது பிரச்சனைக்கு சரியான தீர்வு கண்டறிந்த மகிழ்ச்சியில் இருவருமே வெற்றியடைந்ததைப் போல சந்தோஷப்படுவார்கள். இதுதான் வின் வின் மெத்தட். மேலை நாட்டினரின் இந்த யுக்தியை இப்போது நம் நாட்டில் உள்ள நிர்வாகிகள் கூட தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தும் போது பயன்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் படித்துவிட்டு வெற்றி மீது எனக்கு ஆசை இருக்கிறது, எனக்கு திறமையும் இருக்கிறது, ஆனால் உடன் வேலை செய்பவர்கள் தான் என்னை அமுக்கி வைக்கிறார்கள், முன்னேற விடாமல் தடுக்கிறார்கள் என்று யார் சொன்னாலும் அதை நம்புவது சிரமமாக இருக்கும். ஏனென்றால் வெற்றி படிகளில் ஏற விரும்புவது யாராக இருந்தாலும் அவர்களை குப்புறத்தள்ளி குழி தோண்டி மண்ணுக்கடியில் புதைத்தாலும் அவர்கள் மரமாக மீண்டும் முளைத்துக் கொண்டு மேலே வருவது நிச்சயம். தீப்பந்தத்தை பூமியை நோக்கி கவிழ்த்தாலும் தீயின் ஜுவாலை வானத்தை நோக்கிதான் இருக்கும். ஒரு மரம் சிறந்த மரமா இல்லையா என்பதை யாரும் மரத்தை கேட்டு தீர்மானிப்பதில்லை. அந்த மரம் கொடுக்கும் பழங்களை வைத்துதான் மரம் சிறந்ததா இல்லையா என்று ஊரார் தீர்மானிப்பார்கள். அதே போலத்தான் நீங்கள் சாதிக்க பிறந்தவரா இல்லையா என்பதை உங்களை கேட்டு இந்த உலகம் தெரிந்து கொள்ளார். உங்களின் சாதனையை வைத்துதான் உலகம் உங்களை எடை போடும். இது பிரச்சனையா வாய்ப்பா? ப்ராப்ளம். தினப்படி வாழ்க்கையில் நாம் அதிகமாக பயன்படுத்தும் நெகட்டிவ் சொற்களில் ஒன்று ஆபீஸுக்கு போனா பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா பிரச்சனை, என்னடா வாழ்க்கை. இப்படி அழுத்துக் கொள்ளாதவர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. எதுதான் பிரச்சனை? இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நீண்ட நாட்களாக வேலை தேடி தேடி சோர்ந்து போன ஒரு இளம் பட்டதாரி அவன். பல வருடங்களுக்கு பிறகு பத்திரிகை ஆபீஸில் அவனுக்கு நிருபர் வேலை கிடைத்தது. பயபக்தியோடு முதல் நாள் வேலைக்கு போகிறான். பத்திரிகை ஆசிரியர் அவனை அழைத்து, இன்று சுதந்திர தினம், நமது துறைமுகத்தில் கப்பல் படையைச் சேர்ந்த போர்க்கப்பல் ஒன்று வந்திருக்கிறது, அதில் சுதந்திர தினம் கொண்டாடுகிறார்கள், அங்கு போய் செய்தி சேகரித்து வா என்று இவனை அனுப்பி வைக்கிறார். முதல் நாள் முதல் அசைன்மெண்ட். அதனால் ஆசிரியர் சொன்ன அடுத்த நிமிடமே துறைமுகம் நோக்கி ஓடுகிறான். அன்று மாலை சுதந்திர தின செய்தி சேகரிக்க கோட்டை, கலெக்டர் ஆபீஸ், கட்சி ஆபீஸ் என்று நாலா திசைகளுக்கும் போன நிருபர்கள் அவரவர் சேகரித்த செய்திகளை வேக வேகமாக எழுதுகிறார்கள். ஆனால் நம்முடைய இளைஞன் மட்டும் செய்தி எதுவும் எழுதாமல் சோகமாக உட்கார்ந்திருக்கிறான். இதை பார்த்த சக நிருபர் ஒருவர், நீ ஏன் எதுவும் எழுதவில்லை என்று பரிவோடு கேட்கிறார். நம்முடைய இளைஞன், என் கெட்ட காலம், நான் மாவு விற்க போனால் காற்றடிக்கிறது, உப்பு விற்க போனால் மழை பெய்கிறது,
என் முதல் நாள் அசைன்மெண்டே பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிவிட்டது. கப்பல் படையில் நடக்கும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளை கவர் செய்ய சொல்லித்தான் ஆசிரியர் என்னை அனுப்பினார். என் கஷ்டகாலம். கப்பலில் எந்த கொண்டாட்டமும் நடக்கவில்லை. செய்தி இல்லை என்று ஆசிரியரிடம் எப்படி சொல்வது என்று பயமாக இருக்கிறது என்று புலம்ப ஆரம்பித்தான். அப்படியா, கப்பலில் ஏன் சுதந்திர தின கொண்டாட்டம் நடக்கவில்லை? சக நிருபர் சளைக்காமல் கேட்டார். கப்பலில் ஓட்டை இருந்திருக்கிறது. சுதந்திர தின ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்ததால் இதை யாரும் கவனிக்கவில்லையாம். திடீரென்று ஓட்டை பெரிதாகி கடல் தண்ணீர் குபுகுபு என பூந்து கப்பலே மூழ்கும்படி ஆகிவிட்டது. அதை தடுப்பதற்கு பெரிய படையே பாடுபட்டது. இப்படி இருக்க சுதந்திர தின கொண்டாட்டம் எப்படி நடக்கும்? சக நிருபர் ஷாக்கடித்த மாதிரி எழுந்து நின்று விட்டார். அடப்பாவி, இதுதானே முதல் பக்க செய்தியாக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே முழு விவரங்களை திரட்ட அந்த நிருபர் ஓடினார். ஆக பிரச்சனை என்று நினைத்து இளைஞன் சோர்ந்து உட்கார்ந்தானே, அது அவன் தன் திறமையை நிரூபிக்க கிடைத்த தங்கமான வாய்ப்பு. அதைத்தான் கோட்டை விட்டிருக்கிறான். வாழ்க்கை என்பது நிகழ்ச்சி நிரல்படி பட்டியலிட்ட சம்பவங்களின் ஊர்வலம் இல்லை, அது எதிர்பாராமல் வருகிற வாய்ப்புகளின் ஊர்வலம். ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு தான். யோகி ஒருவர் காட்டின் வழியாக போய்கொண்டிருந்தார். தூரத்தில் விறகு வெட்டி கொண்டிருந்த சிலர் யோகி காட்டுக்குள் போவதை பார்த்து நில்லுங்கள் நில்லுங்கள் என்று கத்தியபடி தலைதெறிக்க பின்னால் ஓடி வந்தனர். அந்த காட்டில் ஒரு ராட்சசி இருக்கிறாள். மனித மாமிசம் சாப்பிடும் பூதகி அவள். எத்தனை மனிதர்களை பார்த்தாலும் அவர்களை சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டவர்களின் வலதுகை கட்டை விரலை மட்டும் பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்வாள். இப்படி இதுவரை 999 கட்டை விரல்களை சேகரித்து வைத்திருக்கிறாள். 1000வது கட்டை விரல் கிடைத்து விட்டால் அத்தனையும் கோர்த்து கழுத்தில் மாலையாக மாட்டிக்கொள்வதுதான் அவள் திட்டம். அதனால் காட்டுக்குள் போகாதீர்கள், போனால் பிரச்சனைதான் என்று ஊர் மக்கள் எச்சரித்தார்கள். உங்களுக்கு நன்மை செய்ய இதைவிட நல்ல வாய்ப்பு எனக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டு யோகி காட்டுக்குள் சென்றார். எதிர்பார்த்த மாதிரியே ஆங்கார கூச்சலுடன் அங்கிருந்து ஆலமரத்தின் ஒரு பெரிய கிளையை உடைத்துக் கொண்டு புழுதி கிளப்பியபடி யோகியின் எதிரில் வந்து நின்றாள் ராட்சசி. ஆனால் மற்றவர்களைப் போல ராட்சசியை பார்த்து யோகி பயந்து ஓடவில்லை. என்னை கொல்வதன் மூலம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றால் என்னை தாராளமாக கொல்லலாம், நீ பலசாலி என்பதை ஏற்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், ஆலமரத்தின் கிளையை உடைக்க உனக்கு சக்தி இருக்கிறதே தவிர நீ என்னதான் முயன்றாலும் உன்னால் அந்த கிளையை மீண்டும் மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது. அழிப்பது சுலபம், ஆக்குவது சிரமம் என்று துவங்கி நேருக்கு நேர் பேச துவங்கினார் யோகி. அவர் சொன்ன வார்த்தைகளை விட அவரது குரலில் இருந்த உண்மையும் கரிசனமும் ராட்சசியை சரணடையச் செய்தது. அது மட்டுமல்ல, பிறகு அந்த யோகியின் சீடராகவே அவள் மாறினாள். இந்த கதை உண்மையில் நடந்ததா இல்லை கற்பனையா என்ற ஆராய்ச்சி முக்கியமில்லை. கிட்டத்தட்ட இதே கதை இந்து மத இலக்கியங்களிலும் இருக்கிறது. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி மிக எளிமையானது. காட்டுக்குள் நுழைய விரும்பிய அந்த யோகிக்கு ராட்சசி ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை, ஊர் மக்களை காப்பாற்றும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் சிலருக்கு சின்ன விஷயங்கள் பூதாகாரமான பிரச்சனையாக தெரியும். அப்படி ஒரு பெண்மணியை நான் சென்னையில் சந்தித்தேன். முதலிரவில் முடிந்த வாழ்க்கை. சின்ன பிரச்சனைகளை கூட பூத கண்ணாடி வழியாக பார்த்து மிரண்டு போகிறவர்கள் உண்டு என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் நான் சென்னைக்கு வந்திருந்தேன். நோக்கம் லைஃப் புரோகிராம் என்ற வாழ்வியல் பயிற்சி அளிப்பதற்காக. 3 நடந்த அந்த பயிற்சியின் முதல் நாள் ஒரு பெண்மணி என்னிடம் வந்து, என் மகன் நான் சொல்லும் எதையும் கேட்க மாட்டேன் என்கிறான், இப்படியே போனால் நான் சொல்லும் பெண்ணை கூட இவன் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான் போலிருக்கிறது என்று வருத்தப்பட்டு பேச ஆரம்பித்தார். சரி, நாளைக்கு உன் மகனை அழைத்து வாருங்கள், அவனிடம் நான் பேசுகிறேன் என்றேன். அதற்கு அந்த பெண்மணி, இல்லை சுவாமி, இப்போதே இவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று இடுப்பில் தூக்கி வைத்திருந்த தனது 5 குழந்தையை இறக்கி என் முன்னே நிறுத்தினார். என்னால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. சாப்பாடு ஊட்டினால் அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன் என்கிறான். ABC எழுத சொன்னால் வெறும் பொம்மையாக போடுகிறானாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கே தாயாகிய தன் வார்த்தையை கேட்காதவன் வளர்ந்து பெரிய மனிதனானால் எப்படி நம் பேச்சை கேட்பான் என்கிற ரீதியில் அந்த பெண் ரொம்ப ரொம்ப எதிர்நோக்குடன் சிந்தித்ததன் விளைவுதான் இந்த புலம்பல். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், பிரச்சனையை பார்த்து அஞ்சுவதோடு நிறுத்திக் கொள்கிற ரகமில்லை இவர்கள். உண்மையிலேயே விவகாரத்தை பூதாகரமாக ஆக்கிவிடுவார்கள். மரத்திலிருந்து மரத்துக்கு தாவும் போது குரங்குக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் வந்தால் கூட போதும், குரங்கு அதை சும்மா விடாது, அதை சொரிந்து சொரிந்து பெரிதாக்கி கடைசியில் பயங்கர ரணம் உண்டாகி அதனாலேயே செத்து போகிற குரங்குகளும் உண்டு. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள்.
அன்றுதான் அவர்களுக்கு திருமணம். முதல் நாள் முதல் இரவு கணவன் மனைவி இருவர் மட்டுமே தனிமையில் இருக்கிறார்கள். திருமணத்துக்கு முன்பு செய்த தவறுகளை எல்லாம் பாவ மன்னிப்பு மாதிரி புது மனைவியிடம் சொல்லிவிட நினைத்தான் கணவன். கல்லூரி நாட்களில் நண்பர்களோடு சேர்ந்து நான் மது அருந்தியிருக்கிறேன், ஆனால் இன்றிலிருந்து அவன் முழுதாக சொல்லி முடிப்பதற்குள்ளேயே புது மனைவி பதில் ஏதும் சொல்லாமல் கதவை திறந்து கொண்டு வெளியே போய்விடுகிறாள். போயும் போயும் ஒரு குடிகாரனுக்கு என்னை கட்டி வைத்து விட்டீர்களே என்று அவள் உறவுக்காரர்களிடம் புலம்புகிறாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளை அவமானம் தாங்காமல் வீட்டை விட்டு மட்டுமல்ல ஊரை விட்டே ஓடிப்போகிறான். இதைவிட சிக்கலானவர்கள் வலிய போய் பிரச்சனைகளை மடியிலே இழுத்து விட்டுக் கொள்கிறவர்கள். அவர் ஓரளவு வசதி படைத்தவர், ஆனால் வியாபாரத்தில் ஏதோ நஷ்டம். தற்போது கொஞ்சம் நொடித்து விட்டார். ஒரு நாள் புனேயிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கும் ஒரு கிராமத்துக்கு போய்விட்டு மீண்டும் திரும்புவதற்காக காத்துக் கொண்டிருந்தேன். அப்போது இந்த நபர், சுவாமி என்னுடைய காரிலேயே புனேவுக்கு போகலாமே என்றார். நானும் சரி என்று அவரது காரில் ஏறிவிட்டேன். நண்பகல் வேலை என்பதால் ஒரே வெயில், புழுக்கம், சற்று காற்றாவது வரட்டமே என்று காரின் ஜன்னல் கதவுகளை இறக்கிவிட முனைந்தேன். ஏதோ நான் மின்சார கம்பியை தொடப்போனது மாதிரி இவர் எகிரி குதித்து, சுவாமி வேண்டாம் என்று என்னை தடுத்து விட்டார். இவரின் செயலுக்கு காரணம் புரிந்து கொள்ள முடியாததால் நான் அவரை ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர், இந்த கிராமம் முழுவதும் என் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், கார் ஜன்னல் கதவுகளை இறக்கிவிட்டு விட்டால் என் காரில் ஏசி இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும், அதனால் தயவு செய்து கிராமத்தை தாண்டும் வரை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கார் கிராமத்தை கடக்கும் வரை அவரும் காற்றோட்டம் இல்லாமல் புழுக்கத்தில் அல்லாடி கொண்டு வந்தார். மேலே சொன்ன எந்த ரகத்திலும் சேராமல் பல சமயம் நமக்கு உண்மையான பிரச்சனைகளும் வரும். அது போன்ற சமயங்களில் இரண்டு சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றன. ஒன்று, முரட்டுக்காளையின் கொம்புகளை நேருக்கு நேராக பிடித்து வீழ்த்துகிற மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொண்டு வீழ்த்தி விடலாம், அல்லது பிரச்சனை உங்களை வீழ்த்தி விடலாம். சரி, பிரச்சனையை வீழ்த்துவது எப்படி? இதற்கு பதில் சொல்லுவதற்கு முன் ஒரு சின்ன ஒப்பீடு. பிரச்சனையை எதிர்கொள்வது டேட்டிங் வைத்துக் கொள்ளுகிற மாதிரி. ஐயோ, சுவாமி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாரே என்று பதறாதீர்கள். டேட்டிங் என்பது என்ன? ஒரு இளம் பெண் அல்லது ஆணின் ரசனை, விருப்பு வெறுப்பு என்று சகலத்தையும் தெரிந்து கொள்ள ஓர் இளைஞன் அல்லது பெண் செய்யும் முயற்சிதானே டேட்டிங். பிரச்சனையை ஓர் இளம் பெண்ணாக நினைத்துக் கொண்டு அதோடு டேட்டிங் செய்யுங்கள். பிரச்சனையின் முழு பரிமாணம், அதை சமாளிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு விளங்கும். பிரச்சனையை நீங்கள் ஒரு தண்டனையாகவே நினைக்காதீர்கள், கஷ்டப்படுவீர்கள், சவாலாக நினைத்துக் கொள்ளுங்கள், உற்சாகம் அடைவீர்கள். பூனை என்ன விலை? குழந்தை பிறந்தால் என் தலைமுடியை காணிக்கையாக கொடுப்பதாக திருப்பதிக்கு வேண்டிக் கொண்டேன். கல்யாணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்த நான் கருவுற்று சிக்கல் இல்லாமல் ஒரு குழந்தையையும் பெற்றெடுத்து விட்டேன். திருப்பதி கிளம்ப நினைத்த சமயம் என் தங்கைக்கு திருமணம் கூடிவிட்டது. தங்கையின் திருமணத்தின் போது மொட்டை தலையுடன் இருந்தால் நன்றாக இருக்குமா? திருப்பதிக்கு சென்ற நான் மொட்டையடித்துக் கொள்ளாமல் உச்சந்தலையிலிருந்து கொஞ்சம் முடியை வெட்டி எடுத்து ஆண்டவனுக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டேன். நான் செய்தது சரிதானா? இப்போது குற்ற உணர்வு என்னை வாட்டுகிறது. தோஷம் ஏதும் தாக்கிவிடாது இல்லையா? ஹைதராபாத்தில் என்னை சந்தித்த ஒரு பெண் என்னிடம் கேட்டாள் இதை. அப்போது எனக்கு இந்த கதைதான் நினைவுக்கு வந்தது. அவன் பெரிய செல்வந்தன், வியாபார விஷயமாக வெளிநாடு போனவன். கப்பலில் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறான். கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கிறான். திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது. கப்பலையே கவிழ்த்து விடும் அளவுக்கு அலைகள் எழும்புகின்றன. சூறாவளி வீசுகிறது. ஆண்டவா, என்னை நீ பத்திரமாக கரை சேர்த்தால் என் பங்களாவை விற்று ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று பதட்டத்தோடு வேண்டிக் கொள்கிறான் செல்வந்தன். கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக புயல் சுத்தமாக ஓய்ந்து விடுகிறது. கடல் கொந்தளிப்பும் நின்று விடுகிறது. எந்தவித ஆட்டமும் இல்லாமல் கப்பல் சுகமாக பயணம் செய்து கரை சேர்கிறது. செல்வந்தன் இப்போது நினைக்கிறான், ச்சே, நமது பங்களாவை விற்று ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதாக அவசரப்பட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விட்டோமே, என்ன செய்யலாம்? ஊரை அடைந்த செல்வந்தன் தனது பங்களாவை விற்கப் போவதாக அறிவிக்கிறான். பணமுள்ளவர்கள் எல்லாம் அந்த பங்களாவை வாங்க போட்டி போட்டுக் கொண்டு வீட்டின் முன் குவிகிறார்கள். அப்போது செல்வந்தன் சொல்கிறான், என் பங்களாவின் விலை 1 ரூபாய். இதை கேட்டதும் கூடியிருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சி பிளஸ் ஆச்சரியம்.
கடல் பயணம் இவனை பைத்தியக்காரனாக்கிவிட்டதோ? அப்போது நமது செல்வந்தன் ஒரு நிபந்தனை விதிக்கிறான். என் பூனையை யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் என் பங்களாவையும் விற்பேன். பூனை என்ன விலை? 1 கோடி ரூபாய். பங்களாவை வாங்க வந்திருந்தவர்கள் குழம்பி போகிறார்கள். ஆனால் பங்களா நிச்சயம் 1 கோடி ரூபாய் பெருமானது என்பதால் வந்திருந்தவர்களில் ஒருவர் பங்களாவை 1 ரூபாய்க்கும் பூனையை 1 கோடி ரூபாய்க்கும் வாங்கிக் கொள்கிறார். பணத்தை வாங்கிக் கொண்ட நமது செல்வந்தன் ஒரு பிச்சைக்காரனுக்கு அந்த 1 ரூபாயை தானம் செய்துவிட்டு ஆண்டவனிடம் சொல்கிறான், கடவுளே, நான் உன்னிடம் வேண்டிக் கொண்டபடியே என் பிரார்த்தனையை சரியாக நிறைவேற்றிவிட்டேன். பங்களாவை விற்ற பணத்தை ஏழைக்கு தானம் செய்துவிட்டேன். அதை கொடு, இதை கொடு என்று ஆண்டவனா நம்மிடம் கேட்கிறான்? நாம் தான் ஆண்டவனிடம் பிரார்த்தனை என்ற பெயரில் எனக்கு அதை கொடு, நான் உனக்கு இதை கொடுக்கிறேன் என்று சதா நச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். நீ எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உன் உண்டியலில் 2000 ரூபாய் போடுகிறேன் என்று ஆண்டவனிடம் கமிஷன் பிசினஸ் பேசுகிறோம். பிரார்த்தனை, சடங்குகள் இவற்றின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அவற்றில் போய் சிக்கிக் கொள்வதற்கு பெயர் வேண்டுதல் இல்லை. பிரார்த்தனை என்பது நம்மை நாமே முழுமையாக உணர்ந்து கொள்வதில் தான் இருக்கிறது. இயேசுநாதரின் வார்த்தைகளை இந்த கட்டத்தில் எண்ணி பார்ப்பது நமக்கு கொஞ்சம் தெளிவை உண்டாக்கக்கூடும். நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். ஆகையால் நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மிகவும் எளியவர்களான சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நம்மை ஆட்டி வைக்கும் சக்தி. கோபம் என்றால் என்ன? அது உங்களுக்கு எப்போதெல்லாம் வரும்? 2 நிமிடம் செலவிட்டு ஒரு சின்ன பேப்பரில் இந்த கேள்விக்கான பதிலை எழுதிவிட்டு பிறகு கட்டுரையை தொடர்ந்து கேளுங்கள். இதே கேள்வியை நான் லைஃப் புரோகிராம் அளிக்கப் போகும் இடங்களில் கேட்பேன். அப்போது வந்த பதில்கள் சிலவற்றை இப்போது கொடுக்கிறேன். குழந்தைகள் என் சொல் பேச்சை கேட்காவிட்டால் எனக்கு கோபம் வந்துவிடும். 4 பேர் எதிரில் யாராவது என்னை திட்டிவிட்டால் கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிடும். என்னுடைய குடும்பத்தினரை யாராவது குறைத்து பேசிவிட்டால் கோபம் வரும். கூட வேலை செய்பவர்கள் சொல்லுகிற வேலையை புரிந்து கொள்ளாமல் சொதப்பும் போது கோபம் வரும். இந்த பட்டியலுக்கு எல்லையே கிடையாது என்பதால் இதோடு இதை நிறுத்திக் கொண்டு கோபம் என்றால் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு சிந்திக்கும் போது நம்மிடமிருந்து வெளிப்படும் எதிர்வினை, அதாவது ரியாக்ஷன் தான் கோபம். ஒருவன் நம்மை பார்த்து கழுதை என்று திட்டும் போது நாம் குரங்கு என்று பதிலுக்கு திட்டினால் அந்த செயல்தான் ரியாக்ஷன். நாம் ரியாக்ட் செய்யும் போது நம்மை ஆட்டி வைப்பது நமக்கு வெளியே இருக்கும் சக்தி. அதனாலேயே ரியாக்ஷன் என்ற வார்த்தையை இப்போது பெரிய கம்பெனிகளில் பயன்படுத்துவதில்லை. இப்போது இவர்கள் அதிகமாக உபயோகப்படுத்தும் வார்த்தை ப்ரோ ஆக்ஷன். இந்த 2 வார்த்தைகளுக்கும் இடையே அப்படி என்ன வித்தியாசம்? இதை விளக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன கதை சொல்ல வேண்டும். ஜென் புத்தகத்தில் உள்ள கதை. சீன பேரரசின் தளபதி அவன். போர் ஒன்றிலே பெரும் வெற்றி பெற்றுவிட்டு அவன் தன் படை பரிவாரங்களோடு நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறான். வழியிலே ஒரு காடு. காட்டிலே ஒரு துறவி தவம் செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த தளபதி தன் பரிவாரங்களோடு அந்த துறவியின் முன் சென்று மிகவும் பணிவாக, சுவாமி, சொர்க்கத்துக்கு செல்லும் வழி எது, நரகத்துக்கு செல்லும் வழி எது என்று கேட்கிறான். கண்களை மூடி தவம் செய்து கொண்டிருந்த துறவி கண்களை திறக்கவில்லை. இந்த முறை தளபதி தனது கேள்வியை கொஞ்சம் சத்தமாக கேட்கிறான். துறவி இப்போதும் கண்களை திறக்கவில்லை. தளபதி காடே அதிரும்படி அந்த கேள்வியை சத்தமாக 3வது முறையாக கேட்கிறார். கண் விழித்த துறவி, முட்டாளே, உனக்கு அறிவில்லையா? ஏன் என் தவத்தை கலைத்தாய் என்று கரகரப்பான குரலில் கேட்க தளபதிக்கு கோபம் பிடித்து விடுகிறது. துறவியை வெட்டுவதற்கு உரையில் இருந்து அவன் தன் உடைவாளை உருவுகிறான். அப்போது துறவி சிரித்த முகத்துடன், நீ கேட்ட நரகத்துக்கான வழி இதுதான் என்கிறார். தளபதிக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. உண்மை கண் விழிக்கிறது.
உடனே கோபம் தணிகிறது. துறவி நம்மை முட்டாள் என்று சொன்னது திட்டுவதற்காக இல்லை, ஒரு உண்மையை உணர்த்துவதற்காக என்று புரிகிறது. தளபதி தன் உடைவாளை உரைக்குள் போடுகிறான். அப்போது துறவி சொன்னார், இதுதான் சொர்க்கத்துக்கான வழி. தளபதியை துறவி, முட்டாளே, ஏன் எனது தவத்தை களைத்தாய் என்று திட்டிய போது என் படை வீரர்களுக்கு எதிரில் துறவி திட்டிவிட்டாரே, துறவியின் தவத்தை களைக்கும் அளவுக்கு நாம் அறிவில்லாமல் இருந்து விட்டோமே, நாம் சிறுமை பட்டு விட்டோமே, நம் மரியாதை போய்விட்டதே, இனி இவர்கள் நம்மை எப்படி மதிப்பார்கள் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டும் தாழ்த்திக் கொண்டும் தளபதி சோகமாக இருந்த தருணத்தில் சிந்திக்காமல் உடைவாளை உருவியதற்கு பெயர்தான் ரியாக்ஷன். துறவி நம்மை முட்டாள் என்று சொன்னது அறிவில்லாதவன் என்று திட்டுவதற்காக இல்லை, நாம் கேட்ட கேள்விக்கான விடையை குறிப்பால் உணர்த்துவதற்காக. துறவி குறிப்பால் சொன்ன பதிலை நான் புரிந்து கொண்டேன், அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு மதிநுட்பம் எனக்கு இருக்கிறது என்று சிந்தித்து தெரிந்து தெளிந்து உடைவாளை அவன் உரைக்குள் போட்டதற்கு பெயர் ப்ரோ ஆக்ஷன். மற்றவர் மீது நாம் கோபப்படும் போது நாம் நிதானம் இழக்கிறோம், இரத்த குதிப்பு அதிகமாகிறது, கைகால் உதறுகிறது. ஆக எதிரி செய்த முதல் கட்ட தவறை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை தான் கோபம். திருமணத்துக்கு முன் யோசியுங்கள். அது மனநோயாளிகளின் மருத்துவமனை. தயாள குணம் படைத்த செல்வந்தர் ஒருவர் தன் பிறந்த தினத்தை மருத்துவமனை நோயாளிகளுக்கு உணவளித்து கொண்டாடுவதற்காக ஒரு நாள் அங்கு வருகிறார். மருத்துவமனையின் ஊழியர்கள் அவரை உள்ளே அழைத்துக் கொண்டு போகிறார்கள். வழியில் மின் விசிறியின் மேலிருந்து ஒரு நோயாளி லைலா லைலா என்று கத்தியபடி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஒன்றுமில்லை, இவன் லைலா என்ற பெண்ணை உயிருக்குயிராய் காதலித்தான், அவள் இவனை ஏமாற்றிவிட்டு வேறு ஒருவனை திருமணம் செய்து கொண்டதால் மனநோயாளியாகி விட்டான் என்று அங்கிருந்த ஊழியர்கள் சொல்கிறார்கள். செல்வந்தர் அவனை தாண்டி கொண்டு வேறு ஒரு அறைக்கு போகிறார். அங்கேயும் ஒருவன் லைலா லைலா என்று அழுதபடி அங்கிருந்த மின்விசிறியில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். இவனுக்கு என்ன? ஊழியர்கள் சொன்னார்கள், இவன்தான் அந்த லைலாவை கல்யாணம் செய்து கொண்டவன். நகைச்சுவைக்காக புனையப்பட்ட கதைதான் இது என்றாலும் இன்று சிலருடைய காதல் திருமண வாழ்க்கை ஏன் திருப்தி தரும் வகையில் இருப்பதில்லை என்பது ஆராயப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? முக்கியமாக திருமண வாழ்க்கை. இதற்கு மிக மிக அடிப்படையான காரணம் ஒன்று உண்டு. அதாவது திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷம் வரும் என்று நினைக்கிறோம், அது தவறு. எப்படி? விளக்கு என்பது வெளிச்சம் கிடையாது. கட்டடங்கள் எல்லாமே வீடாகி விடாது. அலமாரியில் இருக்கும் புத்தகம் அறிவு என்று ஆகிவிடாது. மருந்தை பார்த்து கொண்டிருந்தாலே நோய் குணமாகிவிடாது. குடி வந்தால்தான் அது வீடு. புத்தகத்தை எடுத்து படித்தால்தான் அறிவு, மருந்தை குடித்தால்தான் நிவாரணம். அதுபோல்தான் திருமண வாழ்க்கை. பார்த்ததும் பிடிக்கிற ஒரு பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்து தன் அருகில் வைத்துக் கொண்டு விட்டாலே சந்தோஷம் வந்துவிடுவதில்லை. கணவனும் மனைவியும் வெவ்வேறு பாதைகளில் வெவ்வேறு விருப்பங்களுடன் இருந்தால் மனவாழ்க்கை வெற்றி பெறாது. ஒருத்தரை ஒருத்தர் தங்கள் வெற்றிக்கு அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஆனால் திருமணமும் சந்தோஷமும் ஒன்று என்று நினைத்து கல்யாணம் செய்து கொள்கிறவர்கள் திருமணத்தில் சந்தோஷத்தை தேடுகிறார்கள். எதிர்பார்த்த சந்தோஷம் அங்கு இல்லாத போது ஏமாந்து போகிறார்கள். திருமணம் என்பதும் விளக்கு மாதிரிதான். கணவனும் மனைவியும் சேர்ந்து அதை ஏற்றினால்தான் சந்தோஷம் என்ற வெளிச்சம் வரும். என்னை தேடி சில சமயம் காதல் வயப்பட்டவர்களும் வருவார்கள். சென்ற மாதம் என்னுடைய ஆசிரமத்துக்கு ஓர் இளைஞன் வந்தான். அவன் சொன்னான், சுவாமி, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். ஏன்? சுருக்கமாக கேட்டுவிட்டு அவனை பார்த்தேன். அவன் எதையும் மறைக்காமல் உண்மையை பேசினான். அவள் அழகு, படிப்பும் இருக்கிறது. அவளின் அப்பாவும் காரில் போகிற அளவுக்கு வசதியானவர். அவளை நான் கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு சுலபமாக சந்தோஷம் கிடைக்கும். அவன் தன்னுடைய காதலியையும்
தன்னுடன் அழைத்துக் கொண்டு வந்து ஆசிரமத்தின் வராந்தாவில் உட்கார வைத்திருந்தான். அவனது காதலியை உள்ளே அழைத்து வரச் சொன்னேன். அவளிடம் இதே கேள்வியை கேட்டேன், நீ ஏன் இவனை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய்? என் காதலர் நாகரீகமானவர், பண்புடையவர், நகைச்சுவை உணர்வும் நிறைய இருக்கிறது. கடுமையான சொந்த உழைப்பால் சீக்கிரத்திலேயே முன்னுக்கு வந்து விடுவார். ஆக மொத்தத்தில் அவரால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். மேலோட்டமாக இந்த ஜோடியை யார் பார்த்தாலும் மேட் ஃபார் ஈச் அதர், பட்டம் கொடுத்து விடுவார்கள். ஆனால் எனக்கு மட்டும் இவர்கள் இதே மனநிலையில் திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்க்கையில் முழுமையாக சந்தோஷம் அடைய மாட்டார்கள் என்று பட்டது. அவர்கள் இருவருக்கும் சொன்ன சில கருத்துக்களை உங்களிடமும் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு சந்தோஷத்தை பிச்சை போடு என்று காதலியிடம் கை நீட்டும் காதலனும், இல்லை நீதான் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று காதலனிடம் கை நீட்டும் காதலியும் திருமணம் செய்து கொண்டால் என்ன நடக்கும்? சந்தோஷத்தை பிச்சை எடுக்கும் ஒரு பிச்சைக்காரனால் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு எப்படி சந்தோஷத்தை தானமாக கொடுக்க முடியும்? ஆகவே திருமண பந்தலுக்குள் அடியெடுத்து வைக்கும் மணமக்களே, உங்களை கைப்பிடிக்கப் போகிறவர் எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் என்று யோசிக்காதீர்கள். அவருக்கு நீங்கள் எப்படி சந்தோஷம் கொடுக்கப் போகிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சாதாரணமான ஒரு பொருளையே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பொருளை பரிசாக பெறுவதில் நமக்கு ஒரு மடங்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால், ஒரு பொருளை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுப்பதில் நமக்கு கிடைக்கும் சந்தோஷம் அதைவிட பல மடங்கு இல்லையா? ஈதுவக்கும் இன்பம் பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருப்பதை என்னை போல ஆங்கில மொழிபெயர்ப்பில் படிக்காமல் நேரடியாக தமிழிலேயே படிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள். அதனால் இது பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஆகவே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய அடுத்த பிரச்சனைக்கு போயிடு. வால்யூம் 3 சந்திப்போம்.

0: ஐயா
1: தொடடு நோதுரா
0: வண்டம்பா.

0: சந்தியா
1: ஆஹா
2: ஜானி சந்தியா சந்தியா ஜானி
1: ஆஹா ஓஹோ
2: சந்தியாவின் கார் என்ன பங்களா என்ன நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறுங்கடல் தானே
0: நோ ப்ராப்ளம் அதை விட்டு
2: சந்தியாவின் கலர் என்ன வெள்ள நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு வெள்ளையும் செய்து தானே பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம் சந்தியா பெரும் பணக்காரி சாரியாளு ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காரன் ஆவாரு சாரால நம்ப பெரியாளாவும் நம்ப ஆனா எல்லாரும் ஆன மாதிரி தானே